0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 383வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள் மற்றும் ஸ்ரவண மஞ்சரி ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சாய் அன்பர் திரு ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் 3வது பாகம், கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களை உங்களை தொடர்ந்து 3வது வாரமாக சந்தித்து உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாமே பகவான் தான் என்ற பொழுது நம் கையில் என்ன இருக்கிறது, நாம் தான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தினை மிக ஆழமாக உணர்ந்து எங்களிடம் எடுத்து சொன்னீர்கள். அதாவது உங்கள் மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலே. கடைசியாக சென்ற வாரம் வளைகுடா போர் மூண்ட மிக அபாயகரமான சூழ்நிலையை பற்றி மிக அழகாக விரிவாக எடுத்து சொன்னீர்கள். குவைத்திலிருந்து வெளியேறும் நிர்பந்தத்தை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தீர்கள். அங்கிருந்து எப்படி நீங்கள் தப்பி வெளியேறினீர்கள் என்பதை கேட்பதற்கு நாங்களும் மிக ஆவலுடன் இருக்கிறோம். மேலும் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய விஷயத்தை பற்றி, அந்த அதிசயத்தினை பற்றி.
1: சாய்ராம், இந்த வார ஆரம்பிச்சு 4வது நாள்ல எங்க ஹவுஸ்ல வெக்கேட் பண்ணிட்டு ஒரு சின்ன பேக்ல வந்து 2 டிரெஸ் மெயினா சாமி படம் எடுத்துட்டு என்னோட கசினோட ஹவுஸ்க்கு போயிட்டேன். அவனோட காரை கொண்டு வச்சேன், அப்படியே போயிட்டேன். அப்பவுமே வந்து ரோட்ல வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா அப்ப என்ன ஆகுனாக்கா ஸ்பொராடிக் ஷூட்டிங் இருக்கும் ரோட்ல, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஈராக்கி சோல்ஜர்ஸ் வந்து லோக்கல்ஸ் வந்து திடீர்னு ஷூட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு இடத்துல நாங்க போகும்போது வந்து ஜஸ்ட் எங்க கார் கிராஸ் பண்ண பின்னாடி ஷூட்டிங், ஒரு மை ரெடில இருந்தானக்க வி வுட் ஹேவ் பீன் கில்ட். என்னோட கசின் அவனோட கார்ல போகும்போது, நான் கார் என்னமோ ரெசிடென்ஸ் பக்கத்துல போகும்போது இந்த ஷூட்டிங் நடந்த உடனே அப்படியே கார் அபேண்டன் மட்டும் உருவரணும் ஓடினோம். அப்புறம் என்னோட கசினாத்துக்கு போன உடனே அங்க வந்து நான் இருக்கும்போது இன்னும் ஒரு ஃபேமிலி, அவ வந்து ஒருத்தன் கிரீத் காந்தின்னு சொல்லிட்டு அவன் வந்து யூகேல வந்து சிஏ எல்லாம் பண்ணிட்டு ஏர்ன்ஸ்டிங் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ஆடிட்டர் சிஎஃப்எம் அதுல ஒர்க் பண்ணின சீனியர் பொசிஷன்ல, அவ காம்ப்ளெக்ஸ்ல வந்து சோல்ஜர்ஸ் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து போன் பண்ணி அவன் என்ன சொன்னானுக்கு, எனக்கு ஹரி நீ எங்க இருக்க, நான் வந்துடுறேன்ப்பா, அவன் சாமி காப்பாத்துவரும் தெரியும், நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன் என்னோட கசி நாத்துல இந்த இடத்துல இருக்கேன் சொன்ன உடனே அவனும் வந்து அங்க வந்து 8ஆம் தேதி சாயங்காலம் வந்துட்டான். ஸோ என் கசினாத்துல நான், என்னோட கசினோட்க்கு வந்து 2 குழந்தைகள், ஒரு குழந்தை வந்து 2.5 வயசு, இன்னொரு கை குழந்தை 6 மாசம். அது மாதிரி அந்த கிரீத் காந்திக்கும் 2.5 வயசு பையன், அடுத்த அப்புறம் வந்து பொண்ணு 6 மாசம். இதே மாதிரிதான் அந்த ஒரு வாரம் நான் தூங்கவே இல்லை சாயிரம், தூங்கவே முடியாது. எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம். நமக்கு வந்து பகவான் எவ்வளவு சக்தி கொடுத்திருக்காருங்கிறத வந்து ஒரு கிரைசிஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். தூக்கமே வராது, எப்படியாவது தப்பிச்சு போனவன், என்ன பண்ணணும், ஏது பண்ணுவோம்லாம் சொன்ன உடனே எங்க கூட இந்த பாலஸ்டீனிய அட்மினிஸ்ட்ரேஷன் ரீபி அல் ஷார்னு சொன்னா, அவன் எல்லா ரூட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா சார், நான் வந்து உங்களை எப்படியாவது வந்து உங்க என்னோட கார்ல வச்சு நான் கூட்டிட்டு போயிடுறேன். அவன் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வச்சிருந்தான். எப்படியாவது உங்களை வந்து நான் வந்து ஒத்துரும் பிடிக்க மாட்டேன், அப்படி இப்படி நான் எதை வச்சு கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரூட் வந்து நான் எப்போ வந்து போகும் வந்து ஈராக் வழியா போய் தான் நான் அம்மா ஜோர்டனுக்கு போவேன், எனக்கு அந்த வழியை தவிர வேற தெரியாது அப்படின்னு. அப்ப பிபிசி நியூஸ் எல்லாம் வந்தது, டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு, உத்தரமே வெளியில அலோவ் பண்றதில்ல, உத்தரம் கண்ட்ரிக்குள்ள அலோவ் பண்ண முடியல, எல்லாம் குவைத்து அந்த ஈராக் எல்லா இதையும் வந்து சீல் பண்ணிட்டான் பார்டர்.
0: இது விமான போக்குவரத்தும் கிடையாது,
1: விமான போக்குலாம் எப்போ நின்றது, விமான போக்குலாம் வந்து இன்வேஷன் வந்தா நீங்க நைட்டோட முடிஞ்சாச்சு, விமான போக்குவரத்து எல்லாம் நிறுத்தியாச்சு. அது போக வந்து ரோடுல போறவரும் அதெல்லாம் நிறுத்திட்டான், எல்லாம் சுத்தீவிரம் வந்து சோல்ஜர்ஸ் போட்டு வந்து உத்தரம் அமெரிக்கன்ஸ் எல்லாம் பேசி விடணும், டிப்ளமேட்டிக் சேனல் எல்லாம் க்ளோஸ்டு, ஒத்தரமா போக முடியாது. அப்ப என்ன பண்ணினானக்கு யூரோப்பியன்ஸ் அவளை எல்லாரையும் எங்கெங்க அங்க கிடைக்கிறாளோ அவள்லாம் கைது பண்ணி அவ வந்து ஒரு பில்டிங்னக்கு அந்த கீழே வந்து அவள்லாம் ஜெயில் மாதிரி போட்டு வச்சிருவா, சோ தட் அமெரிக்கன் பாம்பு போட்டானக்கும் இவங்களை வந்து ஒயர்க்க வச்சிருவான், அந்த பில்டிங்ல ஒயர்க்க வச்சா ஃபர்ஸ்ட் பாம்பு அவங்க தலையில தான் விழும், யூரோப்பியன்ஸ் இவங்க தான், இவங்க வந்து கீழே உட்காந்துருப்பான் கிரவுண்ட் ஃபுளோர்ல இந்த மாதிரி வச்சிருக்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய ரூமர்ஸ் வரும், கெமிக்கல் இதை வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாரும் கொல்லப்போறா அப்படி இப்படின்னா ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த டயத்துல வந்து 9ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை, நான் என்ன நினைச்சேன்னா அன்னைக்கு கிளம்புற யாரு வந்தாலும் வராட்டாலும் நான் கிளம்பிடணும், பட் எப்படி போறேன், என்ன ரூட் ஒண்ணுமே தெரியாது, இவன் என்ன சொன்னாக்க, எங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் சார், நான் வந்து 8:30 காலம்பரை இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வரேன். நீங்க கரெக்டா என் கசின் சொன்னா உனக்கு சுவாமி எல்லாம் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காருடா, ஆனால் எனக்கும் தெரியாது, நான் என் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு என்னோட கார்ல நான் வந்துடுறேன், நீ இப்படியா என் கார்ல நீ வந்துருப்பா, சேஃபா போலாம் அப்படின்னா.
0: அதாவது உங்களுக்கு பகவானுடைய கிரேஸ் இருக்கு, அதனால உங்களோட வரணும்னு
1: வரணும்ட்டு அவ டிசைட் பண்ணிட்டா. நான் கூட சொன்னேன், உனக்கு வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்க, சின்ன கை குழந்தையெல்லாம் இருக்கேன்னு, முடியவே முடியாது, நான் வந்து சுவாமி உன்னை காப்பாத்துவாருங்கிறது எனக்கு தெரியும், நான் இப்படியா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு அங்க உள்ளவும் இருக்கணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்புறம் வந்து இந்த கிரித் காந்தி 8 ஆகஸ்ட் இடம் சாயங்காலம் வந்தானே, அவனுக்கு வேற வழி கிடையாது, அவனோட கார்ல எல்லாம் உடைமைகள் பார்த்தேன். அவளுக்கு ஒரு கார்ல என்ன உடைமை வச்சுக்க முடியுமோ மினிமம் உடைமை, அவளுக்கு ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு பை ஒருத்தருக்கு ரெண்டு டிரெஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் கிளம்பினான். அப்புறம் ஆகஸ்ட் 8 என்ன பண்ணினேன்னு, அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நான் வந்து பஜன் பண்ணினேன். விடி விடிய முடிச்சுட்டு காலம்பரை மறுநாள் காலம்பரை 8:30 அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பஜன் பண்ணோடனே ராத்திரி வந்து பெல் அடிச்சா, யாரோ திறந்து பார்த்தா உத்தரம் இல்ல. அப்புறம் திருப்பி மிட்நைட் 2 வாக்கல பெல் அடிக்கிறது, திறந்து பார்த்தா உத்தரம் இல்ல. காலம்பரை 5 பெல் அடிக்கிறது, திறந்து பார்த்தா உத்தரம் இல்ல. அப்ப நான் சொன்னேன், சுவாமி தான் 3 பெல் அடிச்சிருக்கார், வியாழக்கிழமை நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே என்னோட கசினோட கார் இல்ல நாங்க வந்தோம், அப்புறம் கிரித் காந்தி அவனோட கார், அதை பார்த்துட்டு சலீம்ட்டு ஒருத்தரந்தான் பக்கத்துல, அவன் வந்து ஃபேமிலி எல்லாம் கேரளால இருக்கா, அவன் சொன்னா சார் நானும் என் கார் எடுத்து நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் கார் எடுத்து வரேன் சொல்லி 3 கிளம்பினான். கிளம்பி எங்களுக்கு ரூட் ஒண்ணுமே தெரியாது, ஜஸ்ட் ஏகப்பட்ட, அதாவது உயிருக்கு தப்பிச்சு ஓடனக்க இந்த எந்த டைரக்ஷன் எப்படி வேணாலும் ஓடுவலாதுதான்.
0: எங்க போறோம் என்ன டெஸ்டினேஷன் எதுவுமே தெரியாது,
1: டெஸ்டினேஷன் மட்டும் தெரியல, ரூட் ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன தெரியுனாக்க, இந்த பாயிண்ட்ல வந்து 8:30 இந்த பாலஸ்தீனியன் ரீபியல் ஷாருங்கிறவன் வந்து நிக்க சொல்லியிருக்கான், அந்த பாயிண்ட் கரெக்டா வாங்கவோ வெயிட் பண்ண முடியாது, எனக்கு யாரையும் சஸ்பெக்ட் பண்ணினானக்க, கரெக்டா 8:30 அவன் போன் பண்ணி வந்துடுறேன்னு அந்த இடத்துல நாங்களும் போனோம். அப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு காருக்கும் ஒரு 100 டிஸ்டன்ஸ் இருக்கும், எதே ஒரு கார்ல என்னமே ஆச்சானுங்க மத்த கார் வந்து பாதர் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் போயிட்டே இருக்கணும்ங்கிற அரேஞ்ச்மெண்ட்ல வந்து இவன் தான் எங்களுக்கு பைலட் மாதிரி ரீபியல் ஷேர். எங்க கார் பின்னாடி பார்த்தவொடனே அவன் கிளம்பிட்டான், கிளம்பி அவன் காருக்கு பின்னாடி அடுத்த கார் என்னோடது, என்னோட கசினோட கார், அப்புறம் அதுக்கு பின்னாடி கிரித் காந்தி, அதுக்கு பின்னாடி இந்த சலீம்பர் 3 கார், அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். எங்க 4 காரை தவிர சிவிலியன் வெஹிக்கிள்ஸ் ரோட்லேயே கிடையாது. இப்போ ஆன்டி ஏர்கிராப்ட் கன்ஸ், டேங்கர், மிலிட்டரி டேங்கர், அது இது பெரிய ரோட்ல வந்துட்டு இருக்கோம். நாங்க சைட்ல இப்படி மல்ல திரும்பி அந்த டேங்கர் பண்றோம், திரும்பி ரோடு மேல ஏறி இப்படி வந்துட்டு இருப்போம், அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். வந்து ஒரு 100 வரைக்கும் வந்திருப்போம், திடீர்னு அவனோடு அந்த முன்னாடி போற பாலஸ்தீனோட காரை வந்து யாரோ ஒரு ஆர்மி அவள் நிறுத்தினான், நிறுத்தினோம் நாங்களும் ஷோல்டவுன் பண்ணினோம். அதுக்குள்ள அந்த காருக்குள்ள வந்து அந்த ஆர்மி ஆபீஸ் ஏறிட்டான், கிளம்பி அவன் வாட்டில் போயிட்டான். கிளம்பி போன அப்புறம் நாங்க வந்து அவன் காரோ ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு அவன் எனக்கு அடுத்த கார் எங்களோட காரு, என்னடா பண்றது, அவன் காரை ஃபாலோவும் பண்ண முடியாது, இப்ப டைரக்ஷன் தெரியாது. அவனை ஃபாலோ பண்ணினோம் வச்சுங்களேன், அவன் என்னமே மிலிட்டரி கேம்புக்கு போனான்னாக்க நம்மளே கூட ஒருத்தருக்கு 10 வேலை கிடைச்சான், வேலை வாங்கிட்டான்னாக்க வேலை வாங்கி என்ன நடக்குமோ தெரியாதுங்கிறனால அப்படியே அவனோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போனப்பறம் வேற எதாவது டைவர்ஷன் கிடைச்சா நம்ம திரும்பி போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா அவன் கார் லெப்ட்ல போச்சு, நாங்க ரைட்ல திரும்பிட்டோம். ஒரு ரூட்ல டைரக்ஷனே சுத்தமா தெரியாது, எங்க போறோம் என்ன தெரியாது. அப்படியே போன உடனே கொஞ்சம் தூரம் போனோடனே பாஸ்ரான்ட்டு ஒரு போட்டிருந்தது. ஆக்சுவலா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமே ஈராக் உள்ள என்டர் பண்றேன், அதனால ஒன்னும் ரூட் ஒன்றும் தெரியாது. அங்க போன உடனே ஒரு ஹோட்டல் இருந்தது, ஆனா அந்த ஈராக்குள்ள வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிள், சோல்ஜர்ஸ் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து குறவா இருந்தது.
0: குவைட்ல இருந்து இப்ப வெளியில வந்துட்டு,
1: வெளியில வந்து பாச வெளியில வந்தாலும் இல்ல, மொத்தமா பார்த்தாலும் மொத்தம் ஈராக் எல்லாத்துல சோல்ஜர்ஸ் இருக்கா. பட் குவைத்துல வந்து எல்லாரும் கொல்லணம் அடிதடி இந்த ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இது. ஆனா இதுல வந்து லோக்கல்ஸ், ஆனா வெளியில உத்தரம் போக முடியாது, அந்த கண்ட்ரியை விட்டு வெளியில உத்தரம் போக முடியாது அந்த மாதிரி. சோ பாஸ்ரால வந்து ஒரு ஹோட்டல் இருந்து நான் இறங்கி, அப்போ என் கையில வந்து எனக்கு வந்து ஒரு மினரல் வாட்டர் வந்து பிஸ்கெட் ஏதோ வாங்க வேண்டி இருந்தது, ஒரு 20 குவைத்தி தினார் கொடுத்தேன். குவைத்தி தினார் தான் வேர்ல்டுல வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. சோ நான் வந்து 20 கொடுத்த அப்புறம் அவன் ஒரு மினரல் பாட்டில் வாங்கினேன், அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கின, அப்புறம் பேலன்ஸ் வந்து அவன் ஈராக்கி தினார்ல கொடுத்தான். முதல்ல இந்த குவைத்தி தினாரே செல்லா, அது கண்ட்ரியே போனப்புறம் கரன்சி எங்க. அப்ப ரேஷியோ எப்படின்னாக்க, ஒரு குவைத்தி தினாருக்கு 10 ஈராக்கி தினார். நான் கணக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது, இப்போ யாரோ தண்ணி பாட்டில் கிடைச்சதா டிவைன் கிரேஸ், ஏதோ கொடுத்தேன் தண்ணி பாட்டில் கொடுத்தான், ஒரு கத்தையா நோட்டு கொடுத்தான், பார்த்தா 190 ஈராக்கி தினார், 10 ஈராக்கி தினார் தான் நான் வந்து மினரல் பாட்டில் பிஸ்கட் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கொடுத்தோடனே பையில வச்சுனே எனக்கு ஆச்சரியமா இருந்தா, ஒன்னு கொடுத்தோம் 10 நோட்டு வரத, 190 நோட்டுக்கு 19 நோட்டு வரத அப்படின்னு நினைச்சு கையில வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு இருந்துட்டு அந்த லாபியில உட்காந்து அப்போ சீன், ஒரு முக்கியமான சீன் நடந்தது. அது வந்து நம்ம எல்லாரும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது ஒரு பெரிய ஐ ஓபனர் இன் மை லைஃப். அப்ப வந்து ஒரு குவைத்தி ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 8 வயசு டாக்டர், 6 வயசு டாக்டர் இருப்பா. அவ வந்து அவர் கையில வந்து ரெண்டு கையிலும் பெட்டி, பெரிய சாம்சனைட் பெட்டி வச்சுருக்க, பெரிய ஹெவி பெட்டி. அந்த ஒய்ஃபும் ரெண்டு பெட்டியும் வச்சுருக்கா. அந்த ஹோட்டலுக்குள்ள ஒருவரனை என்டர் பண்றா. என்டர் பண்ணின உடனே நான் எந்த இந்த கவுண்டர்ல போய் வாங்கினோ அதே கவுண்டர்ல ஒரு 20 குவைத்தி தினார கொடுத்தான். கொடுத்து அதே மினரல் வாட்டரும் பிஸ்கட்டும் கேட்டான். நான் வந்து இங்க முன்னாடி என்கிட்ட இருந்து ஒரு 15 அடியில் நடக்கிறது, 10-15 அடியில் நடக்கிற சீனை நான் பார்த்துட்டுருக்கேன். என் கூட வந்த கிரீட் காந்தின்னு சொன்னேன், அவன் வந்து சூடான்ல பிறந்ததுனால அவனுக்கு அரபிக் பக்காவா தெரியும். அவனும் பக்கத்தில் உட்காண்டிருந்தான். அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்தேனக்க, இந்த குவைத்தி வந்து அவன்கிட்ட கேட்கறான், கவுண்டர் இது வேணும்னு கேட்ட உடனே கவுண்டர் உள்ளவன் சொல்றான், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். இவன் வந்து 20 தினார் முதல்ல வந்து நீட்டி கேட்கறான், தரமாட்டேன்னு பெட்டியை திறந்தான். பெட்டியை என் கண் முன்னாடியே நான் பார்த்தேன், ஃபுல் ஆஃப் கரன்சிஸ். ஒரு பண்டில் எடுத்தான், ஒரு பண்டில்னாக்க 100 நோட்டு, 100 20 தினார் நோட்டுனாக்க 2000 குவைத்தி தினார். அதை நீங்க மல்டிபிளைட் பை யூஎஸ் டாலர் போட்டுங்க. அப்போ வந்து யூஎஸ் டாலர் வந்து 3.6, இப்போ 3.5 3.6 இருக்கு. ஸோ 7200 யூஎஸ் டாலர் ஒரு பண்டில். அதை அவன்கிட்ட கொடுத்து கேட்டான். கேட்டவொடனே அவன் என்ன சொன்னானுக்கு, இது செல்லாது, நீ கண்ட்ரி விட்டு ஓடி போக பாக்கற, இம்மிடியா நான் வந்து போலீஸ்ல ஒன்று சொல்லி அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்து பக்கத்துல கையை அப்படி போய் வச்சான். வச்ச உடனே இந்த குவைத்தி என்ன பண்ணானுக்கு, அந்த பண்டில் அப்படியே பெட்டிக்குள்ள போட்டான். போட்டி ஒரு ரம்த்து தடால்னு தட்டினான். தட்டிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பெட்டி ரெண்டு குழந்தைகளோட குடுகுடுன்னு எடுத்து ரோட்ல ஓடினான்.
0: வெளியில போயிட்டான்,
1: ரோட்ல ஓடினான் வெளியில. வெளியில அந்த ஹோட்டல் நான் வந்து ரிசப்ஷன் லாபியில் தான் உட்காந்துருக்கேன், லாபியில இருந்து விறுவிறுன்னு எடுத்துட்டு ஒரே ஓட்டம் ரோட்ல ஓடினேன். போலீஸ போட்டு பிடிக்க போறேன்னு சொல்லியிருக்கானே, அதுக்குள்ள நம்ம தப்பிச்சு ஓடணும். சோ அப்படி இருக்க மல்டி மில்லியன் ரோட்ல ஓடின உடனே அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது, ஏப்பா இப்ப வந்து ரெண்டு பேர் பேசணும் அராபு, அவளுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான், எனக்கு கொடுத்துருக்கான். அது போக பேலன்ஸ் நான் ஒரு நோட்டை கொடுத்து எனக்கு 19 இராக்கி நோட்டு வேற வந்திருக்கு பேலன்ஸ், வாட்டர் எல்லாம் வேற கொடுத்துருக்கான், நான் உட்காந்து இருக்கேன். சோ வாழ்க்கையில வந்து நம்ம சம்பாதிக்க வேண்டிய வந்து பகவானோட கிரேஸ். உடம்புல உயிர் இருக்கும்போது நம்ம வந்து என்ன சம்பாதிக்கணும்னாக்க, இந்த உடம்புலேருந்து உயிர் போகும்போது பகவானோட சன்னதியில வந்து எந்த நாணயம் செல்லுமோ அந்த நாணயத்தை வந்து நம்ம வந்து உடம்புல உயிர் இருக்கும்போது சம்பாதிச்சுக்கணும். அதாவது இந்த உடம்புல காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் இல்லையா. எனக்கு பதவி இருக்கு, என்னோட அங்க வந்து என்னோட படிப்போ பசிஷனோ அதோ ரிலேஷனோ அதோ இதோ ஒண்ணுமே வந்து இப்போ என்ன ஹெல்ப் பண்ணல. அந்த இடத்துல பாருங்க, டிவைன் கிரேஸ் தண்ணியை கொடுத்தது, அதே இதுல பவர்ஃபுல் கரன்சி அதெல்லாம் வச்சிருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல.
0: அர்த்தமான அர்த்தம்,
1: ரொம்ப சரியா சொன்னாள். எனக்கு இதே மாதிரிதான் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல இருந்து விட்டுட்டு போறதுங்கிறது உறுதியா உள்ளது, வேர்ல்டுல வந்து நிச்சயமால உள்ளது. எப்போதும் ஆணித்தரமா நான் சொல்லது என்னது, சொல்ல முடியுங்கிறது, இம்பர்மனன்ட் இஸ் பர்மனன்ட், பட் வி திங்க் இம்பர்மனன்ட் இஸ் நாட் இம்பர்மனன்ட், வி திங்க் வி ஆர் பர்மனன்ட். ஆனா எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு அந்த முடிவு வரும். அந்த முடிவுக்கு வந்து இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே நம்ம சாதனைகள் பண்ணணும். அந்த லெசன் வந்து ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இது பண்ணினோடனே முதல் மிலிட்டரி செக் போஸ்ட் வந்தது. மிலிட்டரி செக் போஸ்ட் வந்து எங்களுக்கு ரூட்டே தெரியாது, சும்மா போட்டினோடனே மிலிட்டரி செக் போஸ்ட் எங்க தரக்க போறான்னு உடனே நாங்க இவ்வளவு கார்ல ஏசி போட்டு இருக்கோம், எங்க போறோம் எது வரைக்கும் போறோம் ஒண்ணுமே தெரியாது. அவன் சொன்னா கையை உயர்த்து தரக்கும், 15 செக் போஸ்ட், ரைஸ் யுவர் ஹேண்ட் தே வில் ஓபன் இங்கிலீஷ்ல வந்து சொன்னான். எங்கிட்ட நான் வந்து என்னோட டேஷ்போர்டில் என்ன வச்சிருந்தேன்னா, August 1990 மங்கை மலர் வச்சிருந்தேன்,
0: மங்கையர் மலர்.
1: அதுல வந்து உள்ள வந்து இந்த ரா கணபதி எழுதின புக்கோடு அட்வர்டைஸ்மெண்ட் வேற இருக்கு, பகவான் சொல்லிட்டு சுவாமி அந்த புக்கோடு அதுல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சுவாமி பத்தி அந்த அதை வந்து நான் டேஷ்போர்டில் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மிலிட்ரி அவன் சொன்ன 15 மிலிட்டரி செக் போஸ்ட், ரைஸ் யுவர் ஹேண்ட் தே வில் ஓபன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி கையை வைத்துன்னு திறந்துருத்து பரவாயில்ல இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி வந்தோம். ஏன்னா 15 செக் போஸ்ட் அதுவுமே எனக்கு ரிலவன்ஸ், எங்க போறோம் தெரியாம ஏதோ சொல்றான், இருக்கிற டென்ஷன்ல இது இந்த செக் போஸ்ட் இருந்தா நம்ம வெளியில போலாங்கிறது அது ஒரே ஒரு எண்ணம் தான். அங்கேருந்து வந்து எங்கேயோ ஓட்டினோம் அப்படி விழுந்தோம், 2வது செக் போஸ்ட் கையை திறந்தேன் தூக்கினா திறந்தது, கசின் ஓட்டின் இருப்பான், நான் சைட்ல உட்காந்துருப்பேன். அது மாதிரி சில சமயங்கள நான் ஓட்டுவேன் அவன் சைட்ல இருப்பான், கையை 2வது செக் போஸ்ட்ல அப்படி ஸ்லோ டவுன் பண்ணி கையை உயர்த்துவேன் திறந்துரும், அப்படியே திறந்து வந்தது. காலம்பரம் 8:30 கிளம்பியிருக்கோம், ராத்திரி 9 மணிக்கு வந்து எங்களுக்கு ரூட்டே தெரியும், அப்படி இப்படிலாம் போய் எங்கெல்லாமோ சுத்திட்டு 9 மணிக்கு வரோம் பாக்தாத்ன்ட்டு வந்திருந்தது. பாக்தாத் வந்த உடனே எனக்கு ஒரு இது என்னன்னாக்க, இதே திருப்பி திருப்பி இதே பிரதர்ஷனம் வச்சுட்டு இருக்கோமா, எங்க வரோம்னு தெரியல, யார்கிட்டையும் அது விஷயம் கேட்டுக்கணும். அப்ப வந்து இறங்கி ஒரு இடத்துல மெல்ல நிறுத்தி நான் மாத்திரம் கார்லேருந்து இறங்கி ஒருத்தன் கேட்டேன், இப்படியாக்க நாங்க வந்து வெளியில போனோம், நாங்க ஜோர்டன் அம்மானுக்கு போனோம், அது வந்து எப்படி ரூட்டு அப்படின்னு. அவன் சொன்னா, சார் நீங்க ஏற்கனவே வந்து ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ராங் ரூட்ல வந்துட்டாள், அப்புறம் இதுக்கப்புறம் இந்த சமாராமர் அவன் சொன்னான், நீங்க இதுல திருப்பி இப்படி போனேன்னா அந்த போர்டை பார்த்து நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அவன் சொன்னான், இன்னும் 3 மணி நேரத்துல இங்கேருந்து நீங்க தப்பிச்சு போயிடணும், 12 மணிக்குள்ள வந்து நீங்க வந்து இன்னும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் கவர் பண்ணிடணும், இல்லாட்டா இங்க எல்லாம் பம்பாடு பண்ணிடும் அமெரிக்கன்ஸ், என்ன நடக்கும் தெரியாது, நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னா. அங்கேருந்து காரை ஓட்டின்னு வந்தோம், காரை ஓட்டின்னு வந்த ஸ்பீடை பார்த்தேனாக்க ஹைவேஸ்ல, ஹைவேஸ் வந்தோடனே அங்க வந்து கூட்டமே கிடையாது, ஹைவேஸ்லாம் பயங்கர ஸ்பீட்ல போடலாம், அங்க சோல்ஜர்ஸ்லாம் இல்ல, எனக்கு வித்தின் ஈராக்கு தான் 150-180 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்பீட்ல ஓடி வரும், தலை தெரிச்சு ஓடி வரும். ஓடி வரும்போது என்னாச்சுனாக்க, ஒரு பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு, பெரிய பிரிட்ஜ் இருக்கு, கீழே பயங்கர அகல பாதாள வேலி. என் கசின் அப்ப ஓட்டின் இருக்கான், கிட்டத்தட்ட மிட் நைட் ஒரு 12 மணி வாக்கில் இருக்கு, 12-12.5 மணி இருக்கும். அவன் ஓட்டும் டயர்ட்னஸ்ல வந்து ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் அசந்துட்டான். அசந்த உடனே என்னாச்சுனாக்க, இது வந்து இந்த பாராஷூட் வால்வ்ல இடிக்கிற மாதிரி கார் லேசா லெப்ட்ல அப்படி திரும்பி திரும்பின உடனே நான் வந்து சாயிராமட்டு சத்தம் போட்டு கத்தினேன். கத்தினா அவன் உடனே ரைட் சைட்ல ஓடிச்சிட்டான், ஓடிச்சுனா அந்த கார் வந்து 3 சுத்தி சாயிராம் சாயிராம் சார் பண்ணும், 3 சுத்தி அந்த பாராஷூட் வால்வ்ல போய் இடிச்சுது, இடிச்சு அப்படியே நின்றுது. அப்புறம் காருக்கு பாக்கிறோம், என்னடா சரி இந்த கார் அபேண்டன் பண்ணுமா, பின்னாடி காரில் ஏறி போகணுமா, என்ன எதுவும் பார்க்கணும்னு சொல்லி முன்னாடி போய் பார்க்கறோம், லைட் எரியறது, லைட் எப்படி எரியறதுங்க, முன்னாடி எல்லாம் டேமேஜ்டு, முன்னாடி டேமேஜ்டு, அப்புறம் முன்னாடி இந்த கார் ஹெட்லைட்டு அது மாத்திரம் தொங்கின்னு இருக்கு, ஹெட்லைட் எரியறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னடா ரொம்ப இது நம்பவே முடியல. சரி ரிவர்ஸ் எடு எடுத்த கார் ஸ்டார்ட் பண்றதான்னு பார்த்தோம், ரிவர்ஸ் எடுத்தோம், எடுத்தோன்னா கார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி இது ஒரு ராசியான கார், இதிலே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி ஓட்டின்னு போயிட்டோம். ஓட்டிட்டு போய் அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஊர்ல போய் தங்கினோம், சமாராங்கிற இடத்துல. மறுநாள் காலம்பர 4 மணிக்கு எந்திருந்து 2 hours அன்னைக்கு ரெஸ்ட், 4 மணிக்கு எந்திருந்து அப்படியே ஒவ்வொரு செக் போஸ்டா ஓட்டின்னு வந்து 14th செக் போஸ்ட் வரைக்கும் ஓட்டின்னு வந்தாச்சு. 14th செக் போஸ்ட்ல வந்த உடனே இதே மாதிரி கையை நான் தூக்கினேன், அவன் தறக்கல, பக்கத்துல வந்து நடந்து வந்து சொன்னான், நோ ஃபியூவல் இன் யுவர் கார் அப்படின்னா. பாக்கறேன் எம்டில நிக்கிறது,
0: வெளியில இருக்கிறவர் எப்படி சொன்னாரு,
1: ஆச்சரியம், உள்ளவே எட்டி பாக்கல, பானட் பக்கத்துல இருந்து முன்னாடியிலேந்து இப்படி வந்து என் கை சைட்ல சொல்றான், நோ ஃபியூவல் இன் யுவர் கார் சீனா பாக்குறேன். என் கசின் ஓட்டின் இருக்கான் அப்போ, அவனும் அப்பதான் பாக்குறேன், டென்ஷன்ல என்ன ஏது நடக்குது, அவோட ஓட்டின்னு வந்திருக்கோம், பாக்கறேன் எம்டி, என்னடா இது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே அவன் உள்ள இப்படி தலையை சுத்தி இப்படி உள்ள தலையை விட்டு இப்படி பாத்துட்டு இருந்தான், ஏதோ ஏதோ தேடுறான் போறதுக்கு நினைச்சுட்டு, சரி நம்மள எப்படியா வெளியில போன்ட்டு விட்ட சொன்னா நம்ம நடந்தாவது பேரலாம், எங்கே பண்ணலாம், எது பண்ணலாம், இவனே தப்பிக்கணுமே, எனக்கு அவன் எல்லாம் கன்னு கண்ணு வச்சுட்டு இருக்க ஆர்மீனக்கே விளையாட்டு இல்லையே. அப்புறம் சொன்னா இப்படி பாத்துட்டு தமிழ் மேகசின் இருக்க மங்கமேல அதை எடுத்துட்டான், அதை எடுத்துட்டு என்னடா இவன் இந்த மேகசின் போய் எடுக்கிறான்னு என்னது தெரியலன்னு, அவன் காருக்குள்ள உள்ள என்ன வச்சிருக்காள் ஏது வச்சிருக்காள் ஒண்ணுமே கேட்கல. கேட்டுட்டு அவன் மேகசின் எடுத்து சொன்னா, இங்க நீங்க பின்னாடி கொஞ்சம் போனேன்னு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபில்அப் பண்ணிட்டு வந்திருக்கோம், அது வரைக்கும் நான் அந்த மேகசினை பாக்கறேன், தமிழ் மேகசின், ஒண்ணுமே புரியல. சரி புரியல, நமக்கு புரிய வேண்டாம், எனக்கு தப்பிச்சா போறோம். திருப்பி பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அவன்ட்டு திருப்பி வந்தேன், திருப்பி வந்த உடனே ஒரு மிலிட்டரி சல்யூட் போட்டான், மிலிட்டரி சல்யூட் போட்டுட்டு இந்த மங்கை மலரை வந்து என் கையில கொடுத்தான். கொடுத்த உடனே நான் வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்கேன், கசின் ஓட்டின் இருக்கேன், என் பின்னாடி வந்து கசினோட ஒய்ஃப், 2.5 வயசு குழந்தை, 6 மாச குழந்தை, 2 உட்காந்துருக்கு. அந்த குழந்தைகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், விக்ஸ் காஃப் சிரப் வந்து கண்டினியூஸா கொடுத்தோம்,
0: தூங்குறதுக்காமா,
1: சாப்பாடு கிப்பாடு ஒண்ணுமே கிடையாது, அது வாட அப்படியே தூங்கிட்டே வரணும்னு சொல்லிட்டு. எனக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதே, மற்ற குழந்தைகளுக்கும் என் கிரீத் காந்தி குழந்தைகளுக்கும் இதே மாதிரிதான் அடுத்த காரில. அப்புறம் என்னாச்சு, எனக்கு மிலிட்டரி செலவு போட்டு சார்ந்தான், 14 செக் போஸ்ட் அது வந்துட்டோம், வந்துட்டு அப்படியே ஒரு 11.5 மணி வாக்கில் இருக்கும் கடைசி செக் போஸ்ட், 15th செக் போஸ்ட்னாக்க அது வந்து பார்டர், பார்டர் செக் போஸ்ட் ஏகப்பட்ட மிலிட்டரி பேரேடு அது இது இதெல்லாம் நடக்கிறது, அதுதான் வந்து ஜோர்டனுக்கும் ஈராக்கும் உள்ள பார்டர், பார்டர் அந்த இதில் வந்த உடனே எங்களுக்கு வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும், அவன் 15 செக் போஸ்ட்ங்கிறதுனால ஓட்டின்டே வந்தோம், 1, 2, 3, 5, 3 இது 15th இதுதான் இதுல கலவு பண்ணியாச்சு, இதான் முடியறது, நாங்க அசிவம் பண்ணிட்டோம் அவ்வளவுதான், ஏன்னா வேற ஒன்றும் தெரியாத. அப்புறம் நான் என்ன பண்ணினேன்னாக்க, அந்த 3 காரும் வந்துருத்து, நான் வந்து கார்லேருந்து இறங்கி முதல்ல யாரும் ஷூட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ள கரைச்சி படுந்து கையில தூக்கி வச்சுட்டு சமாதானங்கிற பீசிக்கவே நினைச்சு நடந்து போய் அங்க ஒருத்தன் சோல்ஜர் உட்காந்து ஒரு பில்டிங்ல அவன்கிட்ட கேட்டேன், இப்படியாக்கும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த கேட்டை நீ திறந்து விட்டுரு, நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு, அதாவது ஜஸ்ட் எல்லாம் நம்ம தெரியல போட, சரிடா எங்கேயும் போடா என்று சொல்லிட்டு எதாவது திறந்து விட்டானுங்கன்னு நம்ம ஓடி வந்துடலாம்ங்கிற மாதிரி நினைச்சுட்டு உடனே அவன் சொன்னான், சார் இது வந்து எங்க சீஃப் தான், அவர்கிட்ட தான் பெர்மிஷன் கொடுக்கணும், அவர்கிட்ட வந்து நான் நீ சாயங்காலம் கேட்பேன், நீங்க சாயங்காலம் கேட்டுட்டு அவர் பெர்மிஷன் கொடுத்தானேக்கேத்தான் நாங்க உங்களுக்கு கேடு திறக்க முடியும், இல்லாட்டா ஒத்துணை இப்ப அலோவ் பண்றது இல்ல, அதனால நீங்க வந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்கில் வாங்கோ, அதுக்குள்ள நான் அவர்கிட்ட கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன அப்புறம் அவன் என்ன சொன்னா, சார் ஆனா ஒரு கார்ல வந்து நீங்க வந்து ஒத்தருக்கு மேல கீழே இறங்கி வந்தேனாக்க இன்னொருத்தனை ஷூட் பண்ணிரும், அட் ஏ டைம் இந்த 3 கார்ல இருந்து ஒத்தர் தான் வெளியில வரலாம் அப்படின்னு. சரி இன்ட்டு திருப்பி கார்ல போய் உட்காந்துட்டமா 2 மணி வாக்கில, அப்புறம் சாயங்காலம் 5 மணினுக்கே கண்டயத்துல நம்ம போக முடியுமா, மெல்ல நிதானமா 6 மணிக்கு மெல்ல
0: அந்த 5 hours வந்து
1: காருக்குள்ளேதான் உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு அவன்கிட்ட போய் திருப்பி அவன்கிட்ட அப்ப கேட்டேன், கிளம்புற நீ இருக்கே சாயங்காலம் டியூட்டி மாறி போயிருவேன்னு அவன் சொன்னா 24 hours நான் இங்கே தான் எடுப்பேன், இந்த பாயிண்ட்க்கு நீங்க வாங்கோ, ஏன்னா எனக்கு வந்து ஆளை பார்த்த எனக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கேன், ஃபேஸ் மாறி இருக்கேன் திருப்பி, அதனால இவனை பிடிச்சாச்சுன்னு இவன்டே பிடிச்சுட்டுமே நினைச்சேன். திருப்பி சாயங்காலம் 6 மணிக்கு போய் கேட்டோன்னு அவன் சொன்னா, இல்ல பெர்மிஷன் பாஸ் வந்து கொடுக்கல, ஏன்னா சாடம் ஹுசைன்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவா, அவன்கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டா இன்னைக்கு நைட் எதையும் பேசலாம், நீங்க நாளை காலம்பரை வந்து 11 மணிக்கு வாங்கிட்டான். சரிப்பி கார்ல போய் உட்காண்டேன், உட்காந்து உடனே ராத்திரி ஃபுல்லா கார்ல தான் அப்படிதான் எல்லாரும் உட்காந்துருந்தோம், ஒத்துரும்
0: பாத்ரூம் முதல் நாள்
1: 11 மணி பட் அதுக்கு முந்தின் நான் கிளம்புற 9 மணிக்குன்னா கிளம்பிருவேன் 8:30 மணிக்கு. சோ ஹியூமன் கெப்பாசிட்டி நினைச்சு பாருங்க, அதான் அன்இமேஜினபிள். நடுவுல எக்ஸப்ட் ஒரு நாள் நைட்ல ஹோட்டல்ல தங்கினேன் 2 மணில 4 மணி வரைக்கும், அதர் தன் தட் வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்னாச்சுன்னு மறுநாள் கிளம்புற வந்து தட் வாஸ் August 11th 1990 அவன்கிட்ட போனேன். போன உடனே அவன் என்ன சொன்னா, உங்களை கூட்டின்ற சொல்லிருக்காரு வாங்குவோம்னா. நான் இவாளோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்தேன் மொத்தமா, ஒரு 10 பாஸ்போர்ட் என்னோட பாஸ்போர்ட் நடுவுல வச்சிருந்தேன், கூடத்தோட கோவிந்தா போட்டு எல்லாரும் கொடுத்தா சாம் பண்ணா நம்மளும் போய் ஓடி போயிடலாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். சரி அந்த சீஃப் போய் பார்க்கணும்,
0: உங்களோட பாஸ்போர்ட்ல வந்து அவருடைய பேர் இருக்கு,
1: யாருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்காரோ அவனோட பேர் இருக்கு, மத்தவாளுக்குலாம் கிடையாது, அவ ஸ்பான்சர் டிஃபரெண்ட், அவளுக்குலாம் ஒன்றும் கிடையாது, யாரோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணிடலாம். பட் நான் நினைச்சேன் இவாள்லாம் கூட தப்பிச்சு போயிருவா, நம்ம ஃபேட்டு என்ன இருந்தோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் கூட்டிட்டு மிலிட்டரினாக்க என்ன பயங்கரம்னா இருக்கும் அங்க, இது இது ஏகப்பட்ட பேரேடுகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கு. அங்க போன உடனே ஒரு பெரிய கேபின் இருந்தது, ஏகப்பட்ட போன் கால்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இவன் உள்ள போன உடனே இந்த சீஃப் வந்து அவன் முன்னாடி என்ன உட்கார சொன்னான், உட்கார சொல்லிட்டு எல்லா பாஸ்போர்ட்டும் அப்படி கொடுத்தேன். எங்க போறேன் நான் சொன்னேன், இந்தியாவுக்கு போறோம் திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னா, சரி உன் பாஸ்போர்ட் எனக்கு கொடு அப்படின்ட்டான். ஓ எனக்கு இப்போ ஒரே இதா போச்சு, என்னடா நம்ம நடுவில் வச்சிருக்கோம், இதை போய் நம்ம கேட்டா நம்ம அம்முன்ட்டாமே நினைச்சிட்டு மத்தவா பாஸ்போர்ட்டை வந்து கூட அந்த இவன்ட் ஏதோ சில அரபிக்ல ஏதோ இவாளுக்குலாம் போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு என் பாஸ்போர்ட் மாத்திரம் வாங்கி வச்சுட்டான். வாங்கி வச்சுட்டு அவனுக்கு இன்டரப்ஷன் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நிறைய போன் கால்ஸ் வருது, அது இது அரபிக்ல சத்தம் போடுறான் கத்தம் போடுறான் டென்ஷன். நான் நினைச்சேன் இதெல்லாம் பார்த்தானுக்கு நம்ம கதி என்ன ஆறுதுன்னு நினைச்சேன். அப்புறம் இப்படி ஒவ்வொரு பேஜா பார்த்துன்னு வந்தான். அதுக்கு முந்தின வருஷம் நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன், பிரான்ஸுக்கு போயிருக்கேன், இட்டாலி போயிருக்கேன், ஜெர்மனிக்கு போயிருக்கேன், சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கேன், எல்லாம் இந்த கண்ட்ரி எல்லாம் வந்து ஈராக்கு கெயின்ஸ்ட், இந்த கண்ட்ரியில எந்த சிட்டிஸ் இருக்கானோ அவள்லாம் ஹோஸ்டேஜஸா பிடிச்சிட்டு இருக்கான்.
0: இது எல்லாமே அகேன்ஸ்டா இருக்கு உங்களுக்கு?
1: ஆமாமா அகேன்ஸ்ட்னாக்க இப்ப அதாவது அகேன்ஸ்டா இல்லாட்டாலும் அகேன்ஸ்ட் அவ்வளவு ப்ரூஃப் அசாத்தியம். உடனே நான் அப்படி சுவாமி சுவாமி சுவாமின்னு நினைச்சிட்டு அப்ப ரொம்ப ப்ரே பண்ணினேன். எனக்கு அவன் வந்து அந்த கண்ட்ரிஸோட நேஷனல்ஸ் எல்லாரும் ஹோஸ்டேஜஸா பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கண்ட்ரில நான் விசிட் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்தானாக்க அந்த ஸ்பான்சரோட பேஜ் வர போறது, அப்போ என்ன 100% பிடிச்சுதானே ஆனோம். அப்படி வந்த உடனே பார்த்து பார்த்த உடனே நான் சாமிகிட்ட வேணும் ரொம்ப ப்ரே பண்ணினேன். ப்ரே பண்ணி இது பண்ணப்பறம் என்னாச்சுன்னா ஒவ்வொரு பேஜா வந்தப்பறம் இந்த ஸ்பான்சர் கையெழுத்து போட்டிருக்கானே இந்த குவைத் ஸ்பான்சர் அவனோட பேஜ் வந்த உடனே பார்த்தான். அந்த பார்த்துட்டு என்ன உத்து பார்த்தான். உத்து பார்த்த உடனே ஐ வாஸ் லிட்டரலி டெட். எனக்கு இதோட
0: என்ன சொல்ல போறா தெரியல,
1: முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. இன்னமே ஒரு இதுவும் கிடையாது. எப்படி எப்படி எந்த சித்திர விதையில எப்படி என்ன போறோம்ங்கிறதான் குவஸ்டின். அப்படின்னு ரொம்ப சுவாமிகிட்ட வேண்டினேன், சுவாமி நான் இப்படி கேட்கறேன், நீங்க கருண தெய்வம் எல்லாம் சொல்லுவாளே சுவாமி, நீங்க என்னெல்லாமோ காமிச்சு அதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் காமிச்சு நான் வந்து ஒண்ணுமே வேண்டல, ஏதோ சம்பாதிக்கணும், சிஸ்டர்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணணும், ஆத்துல கொஞ்சம் கடன்கள்லாம் இருந்தது அதெல்லாம் ஏதோ தீர்க்கணும்னு சொல்லிட்டு எங்கேயோ படிச்சு என்னத்தையோ வந்து இதெல்லாம நான் விரும்பியே இது பண்ணல, ஏதோ நடத்தி வச்ச கடைசியில் என்ன இப்படி நீங்க மாட்டி வச்சுட்டே சுவாமி, நீங்க கருணை தெய்வம்னுக்கு இதெல்லாம் வந்து நான் கேட்கறது என்ன உயிர் எடுத்துங்கோ சுவாமி, எனக்கு அது ஒண்ணுதான் நான் கேட்கறேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டிய எல்லாரும் பிறக்கிறோம் எல்லாரும் போறோம் இல்லையா, குழந்தைகள் குட்டிகள் அது இதுனாக்க எல்லாரும் நீங்க பாத்துங்கோ, எனக்கும் தெரியாதுன்னு நானே யாரு தெரியலன்ட்டு நிறைய நான் வந்து கனவுல நீங்க வந்து ட்ரீம்ஸ்ல வந்து நான் அழுதிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதுவும் நடக்கும்போது இதை கூட நீங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். மனசுக்குள்ள ஏகப்பட்ட அசாதி பிரார்த்தனை, அப்போ வந்து அவன் என்னை பார்த்து சொன்னா, ஐ ஆம் கோயிங், அவன் சொன்ன முதல்ல சொன்னது, யூனோ ஐ ஆம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் சாடம் ஹுசைன். அவன் சொன்னான், நான் சாடம் ஹுசைனோடு வலது கை. அடுத்த ஸ்டேட்மெண்ட், நாட் ஈவன் ஏ ஃபிளை கேன் கிராஸ் வித்வுட் மை நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தான். கேஸ் முடிஞ்ச கேஸ் தான் முடிஞ்சு போச்சு. நீ என்னமோ கூட்டத்தோட கோவிந்தா எல்லாரோட பாஸ்போர்ட் நடுவில் வச்சு தப்பிச்சு போக்க பார்த்த, உன்னை பிடிச்சிட்டேங்கிற மாதிரி அந்த மாதிரி என்னை பார்த்தான். பார்த்த உடனே அடுத்த அப்பல சொன்னான், ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் ஸ்பெஷல். அவன் சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து, ஐ ஆம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் சாடம் ஹுசைன், நாட் ஈவன் ஏ ஃபிளை கேன் கிராஸ் வித்வுட் மை நாலெட்ஜ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் ஸ்பெஷல். எனக்கு ஸ்பெஷல் நார்மல் டெத் இல்லை, வேற ஏதோ இருட்டுக்குள்ள போட போறான் அவசை சித்திர வசன சொல்லிட்டு ரொம்ப டீப்பா ப்ரே பண்ணினேன். உடனே அவன் என்ன பண்ணினான்னா, அவன் ஒரு கையெழுத்து போட்டான் பாஸ்போர்ட்ல, ஏதோ ஒரு கையெழுத்து போட்டான். நான் எனக்கு ஒன்னும் புரியல, கையெழுத்து போட்டுட்டு சீட்டை விட்டு எந்திருந்தான். சீட்டை விட்டு எந்திருந்த என்ன சொன்னான்னா, ஐ டோன்ட் நோ, ஐ லைக் யூ வெரி மச் சொல்லிட்டு என்ன கட்டின்டான். ஆர்மியில உள்ளவன் வந்து, ஆர்மியில சோல்ஜர்ல வந்து நீ மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுண்டு அவளோட மெடல் இடெல்லாம் போட்டு இருக்கிறவன் வந்து இவ்வளவுக்கு நடுவில் சைட்ல போன் அடிக்கிறது, அது நடுக்கிறது ஒன்னுதான் அவன் வாக பண்ணல, அப்படியே கட்டின்டான். கட்டின்டவுடனே அவன் சொன்னான், ஐ டோன்ட் நோ, ஐ லைக் யூ வெரி மச் அப்படின்னு சொன்னோட திருப்பி அவன் சீட்ல உட்காண்டான். எனக்கு டேபிள் பெரிய டேபிள், அவன் சைட்ல வந்தான், நானும் சைட்ல வந்து என்னை கட்டின்ட்டு திருப்பி அவனோட எய்தாப்புல இருந்த சீட்ல போய் உட்காண்டான். உட்காண்டு சொன்னான், நோ படி இன் ஈராக் கேன் ஆஸ்க் யூ எனி திங், ஐ ஆம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் சாடம் ஹுசைன், ஐ ஹவ் சைன், யூ கேன் கம் அண்ட் கோ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா. அப்புறம் எனக்கு நான் நினைச்சேன், நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிறுக்கு பிடிச்சிடும், நம்ம டென்ஷன்ல வந்து இது நம்ம இமேஜினேஷன்ல எதே போயிட்டோமாங்கிற மாதிரி நினைச்சுட்டு இப்படி கையெல்லாம் வந்து கிள்ளி பார்த்தேன். உணர்வு இருந்தது, சரி இது நிஜம்தான் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லி எப்படியோ போட்டோன்னே அவன் பாஸ்போர்ட்டை கொடுத்தான், ஒரு ஸ்டாம்பும் போட்டு கையில கொடுத்தான். ஒருத்தனை கொண்டு அதுக்கடையில மற்ற பாஸ்போர்ட்டும் வந்தது, அவன் இந்த ஸ்டாம்ப் போட்டு எல்லா பாஸ்போர்ட்டும் எங்களுக்கு கொடுத்தான். கொடுத்த உடனே எனக்கு நம்பவே முடியல, சரின்ட்டு சொல்லிட்டு அவன் கேபின்ல இருந்து வெளியில வந்து இந்த டோர் இப்படி திறக்கிறதுக்கு டோர்ல இப்படி கையை வைக்கிறேன், சார் என்னடா கூப்பிட்டானு சொல்லிட்டு அப்ப உடனே ஃபாஸ்டா திங்கிங், இந்த மிலிட்டரி ஆள்லாம் இப்படிதான் பண்ணுவான், நமக்கு சந்தோஷம் இது பண்ணுவான், அப்ப திடீர்னு கால் கிட்ட ஷூட் பண்ணுவான், ஓட விடுவான், இது மாதிரி அவன் என்ன வேணாலும் விளையாடலாமே, அது மாதிரி ஏதோ பண்ண போறான் போல் இருக்குன்னு நினைச்சுட்டு இப்படி திரும்பினேன். உடனே எங்கிட்ட கேட்டான், ஹவ் வில் யூ கோன்னா, சொன்னா எங்கிட்ட கார் இருக்கு நாங்க கார்லயே போயிருவோம். அவன் சொன்னா, இல்ல இல்ல இந்த கார்லாம் வந்து ஈராக் நாட்டுக்குள்ள கார், நீங்க இன்னொரு தேசத்துக்கு இந்த காரை கொண்டு போக முடியாது, சோ அதனால வந்து நீங்க வந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணினாக்க நான் சாடம் ஹுசைன்ட்ட பேசிட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தேனக்கு இந்த காரை நீங்க கொண்டு போலாம், இல்லாட்டா நீங்க கொண்டு போக முடியாது, இது ஈராக்கி ப்ராப்பர்ட்டி. என்ன நான் எனக்கு ப்ராப்பர்ட்டிங்கிறது அந்த டெபினிஷனே கிடையாது, லைஃப் சுவாமி அது ரெண்டும் தான் தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி என்னைக்கே எப்போ போயாச்சு, காரோ இதான்னு சொல்லி இப்படி ஏன் தப்பிச்சு போனா அப்புறம் இந்த கேட்டை திறந்து விட்டுட்டானாக்க போறோம். நான் சொன்னேன், நோ சார் வி வில் கோ அப்படின்னு, ஹவ் வில் யூ கோனா, வி வில் வாக், நாங்க நடந்து போறோம் அப்படின்னு. 200 கிலோமீட்டர்ஸ் யூ வில் வாக், எஸ் சார். நான் தலையாட்டினேன், எனக்கு தப்பு, இந்த கார்லாம் வந்து ஈராக்கு நாட்டுக்குள்ள கார், நீங்க இன்னொரு தேசத்துக்கு இந்த காரை கொண்டு போக முடியாது, சோ அதனால வந்து நீங்க வந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணினாக்க நான் சாடம் ஹுசைன்ட்ட பேசிட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தேனுக்கு இந்த காரை

0: 200 கிலோமீட்டர்ஸ் யூ வில் வாக்? எஸ் சார். நான் தலையாட்டினேன், எனக்கு தப்பிச்சா போறோம், இந்த பீராக்க தாண்டி போனா போறோம், அந்த மாதிரி இருந்து. உடனே அவன் சொன்னான், 200 கிலோமீட்டர் எப்படி வாக் பண்ண? வி வில் வாக் சார். அதாவது ஒரு உயிர் மேல இருந்தது நெக்க வந்து நமக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சாமி எல்லாம் சொல்லும் போது ஹெட் இன் ஃபாரஸ்ட்ன்ட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து உயிர் இருக்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும் லைஃப்ல. அதை வந்து ஆணித்தரமா நம்ம எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கணும். அந்த சிச்சுவேஷன் தான். நீங்க 200 கிலோமீட்டர் எப்படி நடத்த போறோங்கிற தெரியாது, ஏதோ நடந்து போவோம். ஆனா உயிர் இருக்கும்போது நம்ம நினைச்சுன்றோமா சொல்லுங்க. அந்த ஃப்ரீடம்ங்கிறது வந்து வென் இஸ் ஃப்ரீடம் வேல்யூட், வென் இட் இஸ் டினைட் இட் இஸ் வேல்யூட். கையோடு மதிப்பு நமக்கு என்ன தெரியும்? கை இல்லாத போது. காலோடு மதிப்பு தெரியும்? கால் இல்லாத போது. புத்தியோடு மதிப்பு எப்படி தெரியும்? குறுக்குத்தனமா திங்க் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதை சேர்த்துடலாம், பேரனுக்கு சேர்க்கலாம், பையனுக்கு சேர்க்கலாம், அதாச்சா இதாச்சும் வேர்ல்டி சம்பந்தமா தானே புத்தி போறது. அது வந்து உண்மையானது இல்ல. புத்தியோடு மதிப்பு புத்தி நம்மகிட்ட இல்லைங்கிற போது வந்து புத்தி நமக்கு நல்ல புத்தி இருக்கட்டும், நன்னா ஃபங்க்ஷன் பண்ணுமே, அதோட மதிப்பு அதுதான் தெரியும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த உயிரோடு மதிப்பு எப்போ தெரியும்? அந்த உயிர் போக போற சிச்சுவேஷன்ல தான் நமக்கு அந்த மதிப்பு தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா நல்ல காரியங்கள் பண்றதுக்கு? லைஃப்ல வந்து இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி, உள்நோக்கி கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இதை சுவாமி நிறைய லுக் இன் சைட் லுக் இன் சைட் லுக் இன் சைடு சொல்றது இதுதான். பாத்துங்க, நம்ம வந்து எவ்வளவு அவதார புருஷர் வந்திருக்கார், எவ்வளவு நமக்கு பண்றார், இதெல்லாம் விட்டுட்டு என்னத்தையோ இல்லாத சேஸ் பண்ண கொடுப்போம் இருக்கோமே. நமக்கு வந்து நம்ம கூட தங்க போறது இல்ல, அது ஒன்னும் வராது. உயிர் போகும்போது ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. அது தெரிஞ்சுமே வந்து அதுக்கு மேல அதுக்கு பின்னாடி ஓடுறோமே. அதை விட வந்து நமக்கு கொடுத்ததை நல்லபடியா எப்படி யூஸ் பண்ண? ஒருத்தனுக்கு படிப்பு இருக்கும், ஒருத்தனுக்கு பலம் இருக்கும். நான் பார்க்கும்போது ஒருத்தனை அப்படிதான் நினைச்சுப்பேன், யாரும் படிக்கலையா அவனுக்கு வந்து இந்த சக்தி வந்து பலம்ங்கிற சக்தியில இயங்கிறது. உழைப்பாளி கொஞ்சம் மூட தூக்குறான், அவன் என்னால அவன் தூக்க முடியாது. அவன் தூக்குறான்னாக்க நான் அந்த நல்ல ஆஸ்பெக்ட பார்க்கணும். அவனுக்கு வந்து தெய்வம் வந்து அந்த சக்தியில வந்து தெய்வம் பிரதிபலிக்கிறது. நான் வந்து நிறைய படிச்சுட்டேன், எங்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி நான் அகந்தையில இருந்தேன் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கைங்கிற வந்து அந்த கேம் முடியும் போது வந்து யார் ஜெயிச்சவா யார் தோத்தவா? உயிர் இருக்கும் போதே வந்து நல்லபடியா வாழி தெரிஞ்சவன் தான் வந்து வாழ்க்கை முடிவுல வந்து வென்றவன் சொல்லலாம். வென்றவன்ல அது ஈஸியா வென்றுலாம். இதுக்கு சுவாமி சொல்ற அந்த டீச்சிங்ஸ் நம்ம கடைபிடிச்சோம் வச்சோங்களேன், இதை விட நமக்கு என்ன வாழ்க்கையில பாக்கியம் வேணும் சொல்லுங்க. வந்த அப்புறம் சரின்ட்டு அவன் சொல்லிட்டான், அவனுக்கு ஏகப்பட்ட ஃபோல்கால், சரி ஏதோ இவன் ஏதோ போறான்னு சொல்லி விட்டுட்டான். நான் கீழே வந்தேன், இவன் மூணு பேர் ஆர்கி மூணு கார்ல ஆள் இருக்காள், இவாள்கிட்ட வந்து சொன்னேன், வாயே திறக்க கூடாது, வெளியில இறங்குங்கோ, என் பின்னாடி வாங்கோ, வரலனாக்க சுட்டு உங்களை கொண்டு போறான் அப்படின்ட்டேன். உடனே அவள் குழந்தை கை குழந்தை விழுந்து எல்லாம் அழிச்சு ஒரு பெட்டியை பெட்டி எல்லாம் பெட்டியே கிடையாது, எல்லாம் ஜோல்தா பை மாதிரி தான் அவன் வச்சுருக்கா, எல்லாம் எடுத்துட்டு இறங்கியாச்சு. அந்த கேட்டு மிலிட்டரி கேட் செக் போஸ்ட் இருக்கேன், அவன்கிட்ட கையை காமிச்சு பாஸ்போர்ட் காமிச்சான். அவன் எங்களை வந்து பைத்தியகார மாதிரி பாக்கனான், இவன் என்னடா எங்க வெளியில வரா குழந்தை வீட்டில வச்சுட்டு சொல்லிட்டு. உடனே நீ கொடுத்துருன்னு அவன் வந்து அவன் இப்படி இப்படி முடிச்சான். நான் சொன்னேன், பாஸ்போர்ட் வந்து சைன் பண்ணியாச்சு, வீல் கோ ஓபன் த கேட் அப்படின்ட்டேன். சரின்ட்டு திறந்து விட்டான். சரி திறந்து விட்டோன்னே ஈராக்லேருந்து வெளியில வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்பா அடியோன்னு பாக்குறேன். அடுத்த செகண்டு 200 கிலோமீட்டர் டெசர்ட், எப்படி நடக்கும் ஒண்ணுமே தெரியாது. அடுத்த செகண்ட் மனசுல வருது, இது தப்பிச்சாச்சு, அடுத்தது எப்படி?
1: சோ அது முழுக்க வந்து பாலைவனம்.
0: பாலைவனம் பாலைவனம் அது வந்து நியூட்ரல் சோன். இந்த கண்ட்ரிக்கும் சொந்தம் இல்ல, அந்த கண்ட்ரிக்கும் சொந்தம் இல்ல, நியூட்ரல் சோன் அப்படின்னு சொல்லுவா.
1: இது அடுத்தது எந்த கண்ட்ரி?
0: இங்க இருந்து ஈராக் பார்டர் தாண்டி ஈராக் பார்டர்ல இருந்து வந்தப்பறம் ஒரு 200 கிலோமீட்டர் வந்து ஒரு நாட்டுக்கும் சொந்தம் இல்ல. அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் கண்டு ஜோர்டன் வருது கண்ட்ரி.
1: இப்ப இந்த 200
0: கிலோமீட்டர் போனோம்.
1: இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு,
0: பெரிய சேலஞ்ச் ஆச்சு. அவன் சொல்லி ஏன்னா கிலோமீட்டர் எப்படி தெரியும் அவன் சொல்ல கண்டுதான் சொல்ல, எப்படி 200 கிலோமீட்டர் போவேன் அவன் கேட்டனால்தான் இல்ல சார் நாங்க நடந்து போறோம்னு அப்படிதான் வந்திருக்கேன். அப்புறம் சொல்றேன், சாய்ராம் சாமி சுவாமி அப்படின்ட்டு மனசுல ஒரு அதாவது பிரேயருங்கிறதுலாம் வந்து எனக்கு எமன்ட்ட கையை கொடுத்து ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு பண்ணும்போது எப்படி பிரேயர் வரும்? அது அதுல 10 தரம் பிரேயர். அது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் மனசுல சுவாமி அப்படின்ட்டு மனசுலேருந்து நம்ம அறியாம ஒரு ஏக்கத்துல அப்படியே அழுகும் போது ஒரு பஸ் வருது முன்னாடி. அந்த பாலைவனத்துல என்ன டிரான்ஸ்போர்ட், யார் வரப்போறா? அப்படியே வந்து நான் ஒரு 10 அடி கூட நடந்திருக்க மாட்டோம். அம்மா நம்மா நம்மா நம்மாங்கிறான் ஜோர்டன் கேபிட்டல் அம்மா. வேறுங்கோன்னா ஏறிண்டோம் பஸ்ஸா திருப்பினா ஒரே அடி 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் அது 250 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் அடிச்சு இங்க விழுந்து தள்ளிட்டான்.
1: அந்த பஸ்ல நீங்க 3 பேர் தான் இருந்தா?
0: நாங்க கொஞ்சம் பேர்

0: உங்களோட ஃபேமிலி இந்த விலைதான் ஒரு இப்போ ஒரு 10 பேர் தான் இருப்போம் வச்சுக்கலாம், 8 பேர் 10 பேர் கூட தான்.
1: உங்களுக்காகவே பிரத்யேகமா அந்த பஸ் வந்த மாதிரி?
0: அப்போ நான் நினைச்சிட்டேன், அந்த பஸ்ல போகும்போது வந்து அந்த பஸ்ல உட்காந்து அப்படியே கண்ணில தார தாரையா வருது, சுவாமி இந்த பஸ் நீங்க, இந்த கண்டக்டர் நீங்க, இந்த டிரைவர் நீங்க, எல்லாமே நீங்க தான். இதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன பேச முடியும் சொல்லுங்க பாப்போம். முந்தினாக இருந்த சிச்சுவேஷன் என்ன, ராத்திரி வந்து அந்த இதுல வந்து ஒருத்தரும் வெளியில போக முடியாது சொல்ல காருக்குள்ள படுத்துட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி எப்படி வரப்போறோம் தெரியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன். திருப்பி வந்து அப்புறம் அம்மான்ல வந்த உடனே இமிகிரேஷன்ல போய் சொன்ன உடனே வச்சா நான் இமிகிரேஷன்ல கேட்கறேன்னு சொல்லி மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் கேட்டான், இவாள் விசா கொடுங்கன்னு சொல்லிட்டான், உடனே விசா கொடுத்துட்டான். எனக்கு வந்து அந்த அம்மான் வந்த உடனே தைரியம், என்ன தைரியம்னாக்க என்சிஆர் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு இருக்கு, அம்மான்லாம் ஜோர்டன்லாம் வந்து எங்களோட கண்ட்ரோல்ல வருது, சோ நான் அங்க போன எனக்கு என்ன அட்வான்ஸ் அட்வான்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த இமிகிரேஷன்ல இருந்து வெளியில வரேன், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் ரிபி அல்ஷர் இருக்கானே அவன் அங்க நிக்கறான், நின்று என்ன பார்த்த உடனே அப்படியே கட்டிண்டு கூகே ஹூன்ற அழுதான், ரொம்ப அழுதான்.
1: அவர் தான் உங்களை லீட் பண்ணது முதல்ல?
0: முதல்ல ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த 24 hoursல வி அக்ராஸ் 1600 கிலோமீட்டர்ஸ் லெஸ் தென் 24 hours. அவன் வந்து கட்டிண்டு அழுதான், அவன் முஸ்லீம். அப்ப நானும் அவனை பார்த்து அழுதேன். அப்போ நினைச்சிட்டேன், இவன் யாரு நான் யாரு, இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இவன் எதுக்கு என்ன படிச்சு இவ்வளவு தூரம் அழுறான். அப்போ அவன் சொல்லிட்டு அழுதான், சார் நீங்க வரணும், எப்படியாவது உயிர் தப்பிச்சு வரணுமேன்னு சொல்லிட்டு நான் அல்லாட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் சார், எனக்கு நீங்க எவ்வளவு பண்ணிருக்கே, ஏன்னா அவன் ஃபேமிலி எல்லாம் வந்து ஃபேமிலி அகாமடேஷன் கொடுத்து அதை பண்ணி இது பண்ணி இதெல்லாம் சுவாமி பண்ண வச்சாரு வச்சுங்கோ. அப்படி இருக்கும்போது வந்து நான் நினைச்சேன், அந்த இடத்துல வந்து நேஷனாலிட்டி ரிலீஜியன் எல்லாம் கிராஸ் பண்ணி போயாச்சு. அப்புறம் அவன் சொன்னான், சார் நீங்க வருவேன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தேன், நீ கிளம்புற நான் வேலியில வந்தேன், நீங்க இப்ப வந்துட்டாள் ஷெரட்டன்ல வந்து அகாமடேட் ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கோம், அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அங்க வந்து எனக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வேற வெயிட்டிங், நினைச்சு பாருங்க அங்க ஷெரட்டன் ஹோட்டல்ல நாங்க எல்லாம் இது போறோம். உள்ள போனோடனே கேட்ல வந்து திறப்பினேன், அந்த வெயிட்டர் திறக்கறான். எனக்கு எல்லாமே மாயையா இருந்தது. சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ காலம்பரம் வந்து இன்னைக்கு சாயங்காலம் இந்த இது காலம்பரம் 10 மணிக்கு விசா கிடைக்குமா தெரியாது, அவன் வந்து சுத்தி பார்க்கும்போது ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் ஸ்பெஷல்ங்கிறான். அதுக்கு முன்னாடி குவைத்ல இருந்தது விவிஐபி, விவிஐபில இருந்து யூ பிகம் நோபடியோட இல்ல உயிருக்கு பயந்து ஓடுறவன், அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாறி மாறி வரதே சுவாமி, வாழ்க்கை இதுதானா சுவாமி? ஆனா இந்த எல்லா சூழ்நிலையிலும் வந்து நீங்க கூட இருந்திருக்கே சுவாமி, நீங்க இல்ல எனக்கு இந்த ஜேர்னி இப்படி வந்திருக்கும். அது இன்னைக்கு நினைச்சு பாட்டாரன் சாயிரான், கண்ணீரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரின்ட்டு அம்மான் அந்த ஜோர்டன் ஷெரட்டன்ல, அப்போ எங்க கம்பெனில வந்து எல்லாம் 5-star ஹோட்டல் அது இது மெர்சிடிஸ் கார் இருக்கு எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் எல்லா பில்ஸும் கழுத்து போட்டு இது பண்ணா அது பண்ணலாம் யாரெல்லாமோ, அப்புறம் இந்தியால இருந்து கால்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணோம் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அங்க ஒரு 2 நாள் வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளைட்ல வந்து August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இங்க வந்து லேண்ட் பண்ணிட்டோம் பாம்பேல. பாம்பேல வந்தோடனே எல்லாரும் இன்டர்வியூ பண்ணினா, நியூஸ் பேப்பர் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பேப்பர் எல்லாம் வந்தது. August 16, 1990 நியூஸ் பேப்பர்ல பார்த்தா எனக்கு தெரியும், அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட இந்த ரேடியோ சாயில அப்ப போட்டேன். அது எல்லாமே ஒரு இதுதான் வச்சுக்கோ. சோ இத வந்து இங்க முடிச்சுட்டு
1: இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க, நீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் முதல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, உங்களோட வந்தானா
0: சாமி காப்பாத்துவாரு சொல்லிட்டு
1: காப்பாத்துவாரு அப்படின்னு. ஐ திங்க் சுவாமி அந்த அவங்களுடைய நம்பிக்கையும் இதுல
0: அவங்களோட நம்பிக்கையே வந்து யாரு வந்து நீங்க சொல்ற மாதிரி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி சுவாமிகிட்ட வந்து ஃபெய்த் வச்சுட்டா வச்சுங்களேன் அவர் பொறுப்பு ஏத்துன்றாருங்கிறதுல வந்து இதுல சந்தேகமே கிடையாது சாயிரம்.
1: கண்டிப்பா கிரேட் எஸ்கேப்னு தான் சொல்லணும், நம்பிக்கை தீவிரமான பிரார்த்தனை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளியேறும் பொழுது வாழ்க்கையே இவ்வளவுதான், பகவானுடைய அருள் இருந்தால்தான் அது முடியும், பகவானுடைய அருள் கிடைப்பதற்கு எந்த நாணயத்தை செலவழிக்க வேண்டுமோ அதைத்தான் நாம் சேமிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை மிக அருமையாக உணர்ந்து எடுத்துச் சொல்லுங்கள். மிக்க சந்தோஷம் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே. இன்று இந்த உரையாடலை இத்துடன் நிறுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். சாய்ராம்.
0: சாய்ராம்.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு பக்தி பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம். பக்தி பாடலை பாடுகிறார் மறைந்த சாய் அன்பர் மற்றும் இசை மேதை திரு TM சவுந்தரராஜன் அவர்கள்.

0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
1: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. இதனிடையில் ஜனகர் திருக்கல்யாண ஏற்பாடுகளில் ஆழ்ந்திருந்தார். அவர் அநேகமாக அரண்மனையிலேயே இருந்தார். அவர் தலைமை குரு சதானந்தரை அரச சபைக்கு அழைத்து அவரிடம் திருக்கல்யாண சடங்குகளுக்கு முற்பாடான பல்வேறு சடங்குகளுக்கு வேண்டிய பொருட்களையும் நபர்களையும் சேகரிக்க துவங்க வேண்டுமென்று பயபக்தியுடன் பிரார்த்தித்தார். அதற்கு அம்முனிவர், மகாராஜரே, யஜ்ஞம் இன்று இப்பொழுதுதான் முடிவுற்றது. இன்று தொட்டு 2-3 நாட்களில் நற்காரியங்கள் செய்ய சில மணி நேரம் நன்முகூர்த்தமாக உள்ளதை நான் அறிகிறேன். நீங்கள் அவற்றை பற்றி அறிய அவலுற்றால் நான் விவரம் சொல்லக்கூடும் என்றுரைத்தார். இதை கேட்டு ஜனகர் கைகூப்பிய வண்ணம் நின்று சதானந்தரை வணங்கி, பெரியோய், நேற்றிரவு தசரத சக்கரவர்த்தியின் சம்மதம் பெற்றேன். இது உண்மையிலேயே என் பேரதிருஷ்டம். என் தம்பி குசத்வஜன் இப்பொழுது இங்கு இல்லை. யஜ்ஞத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய குருக்களுக்கு அவ்வப்போது வேண்டிய பொருட்களை கொடுப்பதற்காக வேறிடத்தில் மிகு வேலையில் ஈடுபட்டுள்ளார். அவர் என் அருகில் இல்லாமல் மிகவும் புனிதமான இக்காரியத்தை நடத்திட என் மனம் இசையவில்லை. இவ்விழாவினின்று சந்தோஷம் பெற அவருக்கும் பங்குண்டு. அவரை விரைவாக இங்கு கொண்டு வர வேண்டிய ஏற்பாடுகளை முன்னமேயே செய்துள்ளேன். அவர் இங்கு வந்தவுடன் நாளும் வேளையும் முடிவு செய்வது உச்சிதம் என்று நான் நினைக்கின்றேன் என்றார். அதற்கு சதானந்தர், நன்று நன்று, அவ்வாறே செய்வது எங்கள் யாவர்க்கும் அளவிட முடியாத ஆனந்தத்தை தரும் என்று பதிலுரைத்தார். அவ்வாறு முழிந்து அரண்மனையை விட்டு ஏகினார். ஜனகர் அதிவிரைவிலேயே தன் தம்பியை மிதிலைக்கு அழைத்து வர வேண்டுமென்று உத்தரவிட்டு எல்லா திக்குகளுக்கும் ஆட்களை அனுப்பி வைத்தார். அவர்களில் சிலர் மற்றவர்களை விட அதிவிரைவாக துரிதமான குதிரைகளால் கொண்டு போகப்பட்டதனால் சங்காசியம் என்ற அவர் தலைநகரிலேயே அவரை கண்டனர். மிதிலையில் நிகழ்ந்த விஷயங்களை முழு விவரங்களுடன் அவருக்கு எடுத்துரைத்தனர். குசத்வஜரின் உள்ளத்தில் ஆனந்த வெள்ளம் அலைமோதி பெருகி அவரை தடுமாறச் செய்தது. குசத்வஜர் அதிவிரைவில் தம் உற்றார் உறவினரையும் தம் பரிவாரத்தையும் ஒன்று சேர்த்தார். தான பொருள்கள், பரிசுகள், படையல் பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் இவைகளை ரதங்களில் ஏற்றிக்கொண்டார். அன்றிரவே புறப்பட்டு மிதிலையை சீக்கிரமாகவே போய் அடைந்தார். ஜனகர் அவரை சந்திக்க விரைந்தார். ஏனெனில் அவர் கழிந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வினாடியையும் கணக்கிட்டுக் கொண்டே எதிர்பார்த்திருந்தார். தம் சகோதரனை அன்புடன் இருக தழுவினார். விவரிக்க முடியாத ஆனந்தத்தில் மூழ்கினார். தமையன் பாதங்களில் குசத்வஜர் வீழ்ந்து வணங்கினார். சதானந்தரின் முன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். பிறகு மூவரும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி ஆலோசிக்க உயர்ந்த பீடங்களில் அமர்ந்தனர். தங்களுக்குள் கூடி பேசினர். பிறகு என்ன செய்வதென்று கடைசியாக முடிவுக்கு வந்த பின் பெருமதிப்புக்குரிய அரசியல் வல்லுநர்களில் முக்கியத்துவம் பெற்ற சுதாமரை அழைத்து, இந்நாட்டின் அமைச்சரே, இப்பொழுதே தசரதரின் சன்னிதானத்திற்கு சென்று இவ்விடம் இவ்வரண்மனைக்கு அவரை அமைச்சர்கள், மதகுருக்கள், அரச சபையோர்கள், உறவினர்கள், அவரவர் தங்கள் தங்களுடன் அழைத்து வர விரும்பிய மற்றும் உள்ளோர்கள் யாவருடனும் வர தொழுது வேண்டுங்கள். அவர்களை உரிய விருதுகளுடன் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சுதாமர் தம்முடன் அரச சபையோர்கள், கலைவலார்கள், மதகுருக்கள் அடங்கிய ஒரு குழுவை அழைத்துச் சென்றார். அவர் மாட்சிமை தாங்கிய அரச கூட்டத்தை அழைத்து வர ரம்யமாக அலங்கரிக்கப்பட்ட ரதங்களை தயார் செய்து தசரதர் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றார். அங்கு அவரிடத்தில் தாம் கொண்டு வந்த செய்தியை பிரீத்தியுடனும் அமைதியுடனும் விண்ணப்பித்து ஜனகரன் அரண்மனைக்கு வரவேண்டுமென ஆழ்ந்த பணிவுடன் அழைத்தார். தசரதர் தயாராக இருந்தார். தம் குழு புடைசூழ புறப்பட்டு வெகு சீக்கிரமாகவே ஜனகரின் குலுமண்டபத்திற்கு போய் சேர்ந்தார். அங்கு ஒருவருக்கொருவர் சமயத்திற்கு ஏற்றபடியும் தங்கள் தங்கள் படித்தரத்திற்கு ஏற்றபடியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தங்களுக்கென அமைத்திருந்த இடங்களில் அமர்ந்தனர். குலமுறை கிளத்தல். பிறகு தசரதர் எழுந்திருந்து, ஜனகா, இக்ஷவாகு சாம்ராஜ்யத்திற்கு இப்பூலோகத்தில் வசிஷ்ட மாமுனிவர்தான் கடவுள். அவர்தான் எங்களுடைய தலை சிறந்த ஆச்சாரியர். அவர் எங்களுக்காக எல்லா விஷயங்களிலும் பேசுபவர். எங்கள் சாம்ராஜ்ய மரபு பண்புகளை பற்றி முழு அதிகாரத்துடன் பேச வல்லவர் என்றுரைத்தார். அவ்வாறு உரைத்து தசரதர் கீழே அமர்ந்தவுடன் வசிஷ்டர் பேரவையின் முன் எழுந்து நின்று, ராஜரிஷியே, இங்கு கூடியிருக்கும் யாவரும் கவனமாக கேளுங்கள் என்றும் நிலைத்து தூய்மையுற்று விகாரமடையாத பரம்பொருளாகிய பிரம்மன் தம் விருப்பத்தின் காரணமாக மரீச்சியை படைத்தார். மரீச்சியின் மகன் கஷ்யபர், அவர் மகன் சூரியன், சூரியனின் மகன் மனு, மனு வைவஸ்த மனு என்ற ஒரு மகனை பெற்றார். அவர் பிரஜைகளை நன்கு அரசாண்டு பிரஜாபதி என்ற பட்டப்பெயரையும் பெற்றார். அவர் அரசாளும் பொழுது அவருக்கு இக்ஷவாகு என்ற மகன் பிறந்தார். அவர்தான் அயோத்தியின் முதன்முதல் மேம்பட்ட தலைவர். அதனால் அவ்வம்சமே இக்ஷவாகு பரம்பரை என்று அழைக்கப்பட்டது. இக்ஷவாகுவின் புதல்வன் குக்ஷி, குக்ஷியின் மகன் விகுக்ஷி, விகுக்ஷியின் மகன் பாணன், பாணனின் புதல்வன் அனரண்யான், அனரண்யனுக்கு திரிசங்கு என்ற புதல்வன் இருந்தான். திரிசங்குவின் மகன் துந்துமாறன், துந்துமாறனிற்கு யவனஸ்வா என்ற மகன் இருந்தான். யவனஸ்வாவின் புதல்வன் மந்தாத்தா, அவனுக்கு பிறந்த பிள்ளை சுசந்தி, சுசந்திக்கு தெய்வசந்தி பிராசேனஜித் என்ற புதல்வர்கள் இருந்தனர். புகழ்மிக்க பரதன் தெய்வசந்தியின் மகன். பரதனுடைய மகன் அசிதன், அசிதன் ராஜ்ய பரிபாலனம் செய்யும்பொழுது ஹைஹயர்கள், தாளஜங்கர்கள், சசிபிந்தர்கள் ஒன்று சேர்ந்து அவர் ராஜ்யத்தின் மீது படையெடுத்தனர். அசிதன் ஹிமாலய நிலப்பகுதிக்கு தன் இரு பத்தினியருடன் ஓட வேண்டியதாயிற்று. அங்கு பிரிஹு பிரசிரவணம் என்ற வட்டாரத்தில் புகலிடம் பெற்று சில வருடங்களுக்குப் பிறகு உயிர் நீத்தார். அவருடைய அரசியர் இருவரும் அவர் இறக்கும்பொழுது கர்ப்பிணிகளாயிருந்தனர். பிரிஹு வம்சத்தைச் சேர்ந்த சியவனரின் ஆசிரமத்தில் புகலிடம் பெற்றனர். அவர்களுடைய பரிதாபகரமான நிலைமையைக் கண்டு சியவனர் இரக்கம் கொண்டார். தாய்மார்களே, அச்சம் ஏதும் கொள்ள வேண்டாம். இது உங்களுடைய சொந்த வீடு. இங்கு உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். அதிபொலிவான அதிர்ஷ்டசாலிகளான குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லி அவர்களை தேற்றினார். அவர் கூறிய ஆசிகள் உண்மையாயின. சில நாட்களுக்குள் மூத்த ராணி சகரர் என்ற பிள்ளையை பெற்றெடுத்தாள். அவர் அயோத்தியில் பேரரசராக அமர்த்தப்பட்டார். அவருடைய மகன் அசமஞ்சன், அசமஞ்சனருக்கு அம்சுமான் என்ற மகன் இருந்தான். அம்சுமான் மகன் திலீபன், திலீபனின் மகன் பகீரதன், பகீரதன் ககுஸ்தன் என்ற மகனை பெற்றான். ககுஸ்தனின் மகன் ரகு, ரகுவிற்கு பிரவர்தன் என்ற மகன் இருந்தான். பிரவர்தனுக்கு சுதர்சன் என்ற மகனும், சுதர்சனனுக்கு அக்னிவர்ணன் என்ற மகனும் இருந்தனர். அக்னிவர்ணனின் மகன் சீக்கிரகன், சீக்கிரகனின் பிள்ளை மாறு, மாறுவுக்கு பிறகு அரசு தந்தைக்கு பின் மகனுக்கு என்ற முறையில் பிரசுருக்கன், அம்பரீஷன், நகுஷன் இவர்களுக்கு முறையே வந்தது. நகுஷனின் மகன் யயாதி, யயாத்தியின் மகன் நாபகன், நாபகனுக்கு அஜன் என்ற மகன் இருந்தான். தசரதர் அஜனின் மூத்த குமாரர். தசரதருக்கு நான்கு புத்திரர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் விலை உயர்ந்த ரத்தினம். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர். ராமர் அவர்களின் மூத்தவர். சிவதனுசை தூக்கி மடக்கி நாணேற்றி ஓடித்தவர். ஓ ராஜரிஷியே, இந்த அரச மரபு புனிதமானது, தூய்மையானது. இவ்வம்சத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஆன்மீகப் பொலிவை சம்பாதித்தவர்கள், ஆன்மீகப் பொலிவுடன் பிரகாசிப்பவர்கள், நேர்மையில் வேரூன்றியவர்கள், முன்னணியில் உள்ள வலிமையுற்ற வீரர்கள். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் புல வரலாற்றை பிரகாசமுடன் தோற்றுவிக்கும் மதிப்பு மிகுந்த குல விளக்குகள். யான் என் கருத்தை இங்கு அறிவிக்க வேண்டியது அவசியம். நற்செயலான இக்கல்யாண காரியத்தை லக்ஷ்மணருக்கும் செய்து வைப்பது விரும்பத்தக்கது. ஏனெனில் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் ராமருடைய பிம்பமே அவர். உன் மகள் ஊர்மிளை லக்ஷ்மணருடைய பத்தினியாக நன்கு விளங்கக்கூடும். தாமதம் செய்யாதே, அவ்வண்ணமே உறுதிகொள், வேண்டிய ஏற்பாடுகளை செய் என்றுரைத்து கூடியிருந்தவர்களுக்கு ஆசிகள் கூறி தம் இருக்கையில் அமர்ந்தார். இக்ஷவாகு மரபின் வரலாற்றை மாமுனிவராகிய வசிஷ்டரிடமிருந்து உற்று கேட்டபின் ஜனகர் தம் சிம்மாசனத்தினின்று எழுந்து, ஓ பிரம்மரிஷியே, தம்மினத்தின் வரலாற்று பெருமைகளை பலரறிய கூறுவது தந்தைக்கு தகுதியன்றோ? உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க நான் உறுதி கொண்டேன். நானே வரலாற்றை எடுத்துரைப்பேன். ஏனெனில் என் மூதாதையர் பெயர்களை திரும்ப கூறவும் அவர்களுடைய மாட்சிமையை எடுத்துரைக்கவும் மனம் கழிக்கிறது. இந்த உடல் இருக்கும் பொழுதே இம்மாபெரும் கூட்டத்திற்கு நானே எடுத்துரைத்தால் அம்மரபின் ஆசிகளினால் கிடைத்த இவ்வுடற்பிறவியின் கருத்து நிறைவடையும். அதுவே நியாயம் என்றுரைத்தார். எல்லோர் முன்னிலையிலும் தொழுத வண்ணம் நின்றார். வசிஷ்டர் அதற்கு இணக்கம் தெரிவித்தார். பிறகு ஜனகர் விவரம் சொல்ல ஆரம்பித்தார். பிரம்மரிஷியே, மதிப்புற்ற ஆச்சாரியர்களே, தசரத மகாராஜரே, வெகு காலத்திற்கு முன்பு நேர்மை வழியில் ஊன்றி நின்று அதனால் தன் பராக்கிரமத்திற்கும் முன்னறிவிற்கும் புகழ்பெற்று விளங்கிய நிமி என்ற பேரரசர் இருந்தார். அவருடைய மகன் மிதி தம் ராஜ்யத்திற்கு தலைநகராக விளங்க இம்மிதிலை நகரை அமைத்தார். அவர்தான் இப்பகுதிக்கு முதல் பேரரசர். அவர் அரசாட்சி மக்களால் விரும்பப்பட்டது. குடிமக்கள் அவர் ஆட்சியின் கீழ் சந்தோஷமாகவும் செம்மையுடனும் இருந்தனர். அவர் மகன் சுதாவசுவிற்கு நந்திவர்தனன் என்ற மகன் இருந்தார். அவர் அவருக்கு பின் ஆட்சி புரிந்தார். நந்திவர்தனனின் மகன் சுகேத்து, சுகேத்துவின் மகன் தேவரத்தன், பிரஹத்ரதன் தேவரத்தனின் மகன், பிரஹத்ரதனின் மகன் மாவீரன். மாவீரன் தன் பெயருக்கொப்ப அதிவீரம் பெற்றிருந்தார். அவர் மகன் சுதருத்திக்கு திருஷ்டகேத்து என்ற மகன் இருந்தார். திருஷ்டகேத்து இணையற்ற தைரியத்திற்காக கொண்டாடப் பெற்றார். திருஷ்டகேத்துவின் மகன் ஹரியஸ்வா, ஹரியஸ்வாவிற்கு மாரு என்ற மகன் இருந்தார். மாருவின் மகன் பிரதீந்தகன், அவர் மகன் கீர்த்திரத்தன், கீர்த்திரத்தனுக்கு தேவமேதன் என்ற மகன் இருந்தார். தேவமேதனின் மகன் விபுதன், விபுதனின் மகன் மகீந்திரகன், மகீந்திரகனின் மகன் கீர்த்திரத்தன், கீர்த்திரத்தனின் மகன் மகாரோமன், மகாரோமனின் மகன் ஸ்வர்ணரோமன், ஸ்வர்ணரோமனின் மகன் ஹிருஸ்வரூபன். அவர் சாதுரியம் மிகுந்த அரசர். தர்மத்தை விடாது கடைபிடித்தவர். அவர் மகாத்மாவென்று கொண்டாடப் பெற்றார். அவர் என் தந்தை. என் தந்தை உயர்குறி கொண்ட தகுதியுள்ள மனிதர் என்பதை நான் சொல்ல சந்தோஷிக்கின்றேன். உண்மை விளம்பின் யான் மிதிலை நகரை சந்தோஷத்துடன் ஆளுவதற்குக் காரணம் என் மூதாதையர்கள் வழிவழியாக எனக்கு ஈந்த நலன்களும் மரபுரிமையுமே. என் தம்பி குசத்வஜர் எனக்கு தம்பி முறை என்ற முறையை விட மேலானவர். தெய்வீக மனிதர் என்று நான் அவரை போற்றுகின்றேன். அவர் எனக்கு அநேகமாக நண்பர் என்ற முறையில் இருக்கின்றார். நான் அவரை அதிக அன்புடனும் ஆசையுடனும் வளர்த்து வந்தமையால் அவரிடம் எனக்கு பிரியம் அதிகம். வெகு ஆண்டுகளுக்கு முன்பு சங்காசியத்தின் அரசர் சுதன்வா என்னிடம் இருந்த சிவதனுசை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும், அன்றேல் போர்க்களத்தில் தன்னை சந்திக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டபொழுது நான் மறுத்தேன். அவர் மிதிலை நகரை முற்றுகையிட்டார். இது எங்களுக்குள் கடுமையான போர் மூழ்வதற்கு அறிகுறியாயிற்று. அப்போரில் சுதன்வா கொல்லப்பட்டார். நான் என் தம்பியை சங்காசியத்திற்கு அரசராக்கினேன். அந்த நகரம் இக்ஷுமதி நதிக்கரையில் பொலிவுடன் விளங்குகிறது. தூரப்பார்வைக்கு புகழ்பெற்ற புஷ்பக விமானம் போல அமைந்தது. தெய்வங்களின் தெய்வீகமான ரதத்தை ஞாபகமூட்டுவது. மேலும் நான் உங்களுக்கு தெய்வங்களால் என்னிடம் தூண்டப்பட்ட புனிதமான எண்ணம் ஒன்றை சொல்ல வேண்டுகின்றேன். நல்லது. கல்யாண கோலாகலங்களில் பங்கு கொண்டு சந்தோஷிக்க என் தம்பியையும் இன்று அழைத்து வந்துள்ளேன். பிரம்மரிஷி, நீங்கள் எனக்கு கட்டளையிட்டீர்கள், ராமர் சீதையை மணக்க வேண்டும், என் மற்றொரு புதல்வி ஊர்மிளையை லக்ஷ்மணர் மணக்க வேண்டும் என்று. அளவிலா மகிழ்ச்சியுடன் உங்கள் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன். சீதை தெய்வீக இளநங்கை. அவள் ராமரை வீரனுக்கு அளிக்க வேண்டிய வெகுமானமாக மனம் புரிவாள். நான் பெரும் பணிவுடனும் சந்தோஷத்துடனும் தலைவணங்கி ஊர்மிளையை லக்ஷ்மணருக்கு மனம் புரிவிப்பேன். இங்கு உங்கள் மதிப்புக்கு இன்னொரு விண்ணப்பம் எனக்குள்ளது. மகாராஜா தசரதரே, தெய்வத்தின் அருளால் நான்கு மணிகளாக நான்கு புத்திரர்கள் பெற்றீர். ஏன் இருவரை தனித்திருக்க செய்வது? அவ்விருவரும் மனம் புரிந்து கொண்டால் எங்களுடைய சந்தோஷம் பூர்ணத்துவம் அடையும். இன்று மகநக்ஷத்திரம். சடங்குகளை தொடங்கி முன்னேற்பாடுகள் செய்வதற்கு இன்றே நன்னாள். நாளைக்கு மறுநாள் உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் திருமணத்தின் போது என் தம்பியின் இரு பெண்களில் மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை சத்ருகுணருக்கும் கன்னிகாதானம் அளிக்க உங்கள் சம்மதத்தை நாடுகின்றேன் என்றார். அப்பொழுது கூடியிருந்த ஒவ்வொருவரும் அவ்வேற்பாட்டை கைகொட்டி ஆர்ப்பரித்து, சுபம் சுபம், முழுமையும் வரவேற்கத்தக்கது, முழுமையும் வரவேற்கத்தக்கது என்று ஆரவாரம் செய்தனர். அவர்களுடைய ஆரவாரம் வானத்தை பிளந்தது. ஜனக மகாராஜர் பரத சத்ருக்னர் இருவருக்கும் மணமுடிக்க வேண்டும் என்ற புதிய கருத்தை சொல்லியவுடன் முனிவர்களாகிய வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர் மற்றும் பலரும் அங்கு ஒன்று கூடி வெகுநேரம் ஆலோசனை செய்தனர். அவர்கள் அக்கருத்துக்கு தசரதரை ஒப்புதல் அளிக்கச் செய்து பிறகு ஜனகரிடம், ஓ அரசரே, இக்ஷவாகு விதேகர் என்ற இரண்டு அரச குடும்பங்கள் புனிதமான பழக்க வழக்கங்கள் நிறைந்தவை. அவைகளின் புனிதத்துவத்தை மனிதன் அளவிடுவதற்கு இயலாதது. இவ்விரண்டு சாம்ராஜ்யங்களின் உயர்வை கணக்கிடவும் விஸ்தரிக்கவும் எவராலும் எவ்வளவு கற்றறிந்தவராயினும் சாமர்த்தியம் புரிந்தவராயினும் இயலாத காரியம். இப்புவியில் இவ்வளவு உயர்நிலையடைந்த சாம்ராஜ்யங்கள் இதற்கு முன் இருந்ததில்லை. எந்த சாம்ராஜ்யமும் பெருந்தன்மையில் இவைகளுக்கு நிகரென கூற இயலாது. உண்மையிலேயே இவ்விரண்டு சாம்ராஜ்யங்களும் இத்திருமணத்தால் பிணிக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவது பெரும் நன்மையை பயக்கும். மேலும் அது அதிபுனிதமான நிகழ்ச்சி எனவும் கூறலாம். இத்திருமணங்கள் மிகவும் பொருத்தமானவை, மெச்சத்தகுந்தவை, புனிதமானவை. மேலும் மணப்பெண்கள் மணவாளர்கள் எல்லோருமே வனப்பிலும் நற்குணத்திலும் சமத்துவ நிலையுடையவர்கள். எவ்விதத்திலும் ஒருவருக்கொருவர் தகுதியுற்றவர்கள். ஜனகா, உன் தம்பி குசத்வஜர் தர்மத்தை அறிந்து பழகுபவர். அவர் பெண்களின் திருமணங்கள் மூலம் அவரும் தசரதரின் உறவினராக விருப்பது உண்மையிலேயே நன்று. அது மாபெரும் சந்தோஷத்தை அளிப்பதாகும். ஆகையினால் நாங்கள் குசத்வஜரின் பெண்களான மாண்டவி ஸ்ருதகீர்த்தியை பரதருக்கும் சத்ருக்னருக்கும் முறையே திருமணம் புரிய வேண்டி ஏற்பாடுகள் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். இவ்விரண்டு அரச மரபுகள் இத்திருமண நிகழ்ச்சிகளினால் இறுகப் பிணைக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் முனிவர்களின் சார்பில் இவ்வாறு உரைத்த பின் ஜனகரும் குசத்வஜரும் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறியதனால் இன்பம் மேலிட்டு முனிவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினர். இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அன்று. இவ்வாறு உங்கள் ஆசிகளால் நன்றே முடிவுற்றதனால் நாங்கள் இருவரும் பாக்யவான்களாவோம். முனிவர்கள் நம் புது கருத்துக்களுக்கு இணங்கி வழிவகுத்தது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். முனிவர்கள் அமங்கலகரமான நிகழ்ச்சிகளுக்கு ஊக்கம் ஒருபோதும் அளிக்க மாட்டார்கள். நாங்கள் உங்கள் கட்டளைகளை வணக்கத்துடன் செய்து முடிப்போம் என்றுரைத்தனர். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7 இன்னும் வளருகிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
2: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, பகவான் பாபா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார், இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் தர்மமே ஆதாரம் என்று. தர்மத்தின் கோட்பாடுகளை கடைபிடிப்பவனே ஒரு உண்மையான மனிதன் என்றும் சொல்லுகிறார். பலர் தர்மம் என்ற வார்த்தையே பெரும்பாலும் அதன் உண்மையான இயல்பு மற்றும் மகத்துவத்தை அறியாமலேயே பயன்படுத்துகிறார்கள். குளுமை பனிக்கட்டையின் தர்மம். எரிக்கும் தன்மையின்றி நெருப்பு நெருப்பாகாது. அதைப்போலவே ஒரு மனிதனின் தர்மம் உடலால் செயலாற்றி இதயத்தின் ஆணைகளை பின்பற்றுவதில்தான் இருக்கிறது. சிந்தனை, சொல் மற்றும் செயலின் இசைவோடு ஆற்றப்படும் ஒவ்வொரு பணியும் தார்மீகமானது. ஒரு தார்மீகமான வாழ்க்கை தெய்வீகமானதே. இதயத்தின் இந்த தர்மமே தலை சிறந்ததும் வாழ்வின் தர்மமே ஆகும். சிந்தனை, சொல் மற்றும் செயலின் ஒற்றுமையை எப்பாடுபட்டாவது நாம் அடைந்தே ஆக வேண்டும். பகவான் சொல்லியபடி சிந்தனை, சொல், செயல் ஆகிய இந்த திரிகரண சுத்தியை நாம் அடைய முற்படுவோம், ஆன்மீகத்தில் முன்னேறுவோம். நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்னலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.